0: ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இலகுன மனசு. இது வந்து நாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து மறுமணம் செய்யறாங்கனாலே அவங்க வந்து பல இதை தாண்டி அவங்களுடைய பல போராட்டங்கள் தாண்டி தான் இதை அந்த கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பண்ணும் போது நான் ஒருத்தரை நம்பி தான் அந்த புருஷனை நம்பி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த புருஷனே வந்து ஏதாவது நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது ஏண்டா பண்ணுன்ற மாதிரி உடஞ்சு இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு, ஏன்னா வி கான்ட் ப்ரூவ் இல்லை. And every day you prove it. Yes, you have slept with another woman, other man. So you can't unchange that. Yes. That is, you have been married. So how can you... That's why you have three men who have been married. அப்ப நீ பண்ணிருக்க, அப்ப நீ இன்னொரு இந்த மாதிரி என்னோட நான் இது வந்து என்னுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நான் வந்து நிறைய இந்த மாதிரி கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து ரொம்ப ஒரு, ஏன்னா அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ 100 சாரி சொன்னா கூட
1: ஒரு ஆண் வந்து இரண்டாம் தடவையா திருமணம் செய்யறப்ப அந்த பெண்ணும் இல்ல அந்த பெண் வந்து இரண்டாம் தடவையா செய்யற ஒரு ஆணும் நிறைய புரிந்துணர்வுகள் ரெண்டு பேரும் இருக்கணும், நிறைய பேசணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் திருமணத்துல இறங்கலாமா அப்படின்னு வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். சமுதாயத்தை பத்தி பொருட்படுத்தாதீங்க, கூட
0: பிறந்தவங்க
1: கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்க போறீங்க. இதுல குழந்தைகள் வேற இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த குழந்தைகள் பார்த்துதான் அவங்களுடைய துணைவியை வந்து அவங்க தேடி பார்க்க போறாங்க, துணைவியோ துணைவனோ. இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இரண்டாம் திருமணத்துக்கு சரின்னு சொல்ற ஆண்களும் இரண்டாம் திருமணத்துக்கு சரின்னு சொல்ற பெண்களும் வந்து உண்மையிலே கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா வந்து they are amazing people.
0: ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் தெரிஞ்சுமே ரிஸ்க் சாப்பிடற மாதிரி ரிஸ்க் எடுக்கறாங்க.
2: செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினா என்ன,
1: ஆறு விஷயத்தவங்க பிரியா
2: சரி சூப்பரா சொன்னாங்க விஜயா, எல்லாம் சூப்பரா சொன்னாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன அகெயின் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு, பெண்களுக்கு ஒரு விதிவிலக்கு, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு வேற லெவலில் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு இருக்குது, அது சொல்லிக்கிறேன் நான் நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி. இப்போ இரண்டாவது திருமணம் நடந்துருச்சு சரிங்களா, யாருக்கு ஒரு ஒரு ஆண் இருக்காரு, ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு இரண்டாம் திருமணம் நடக்குது. அது அந்த பெண்ணுக்கு ஃபர்ஸ்டோ செகண்டோ இட் டசன்ட் மேட்டர், அவங்க திருமணம் பண்ணி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஸோ இவருக்கு இரண்டாம் திருமணம் நடக்குதுனாலே அப்ப என்ன அர்த்தம், மோஸ்ட்லி நம்ம இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோம், அந்த ஃபர்ஸ்ட் மனைவி வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம், அவங்களோட போட்டோ வந்து வால்ல மாட்டிருக்கோம். போய் அக்கா இது வந்து மோஸ்ட்லி இந்தியாவில தான் நடக்கும்
0: நினைக்கிறேன்,
2: அக்காவோட புடவை எடுத்து கட்டிக்கோங்க, அக்காவோட புடவை எடுத்து கட்டிக்கோ, இது பண்ணிக்கோ, அது பண்ணிக்கோ அப்படிங்கறதுலாம் வந்து அந்த காலத்துல மேபி அது கொஞ்சம் ப்ரௌட் ஃபீலா இருந்திருக்கலாம், பட் அது கேட்கறதுக்கு கண்டிப்பா நல்லா இல்ல. அதே ஸ்டாரி தான், அதே சேம் டெக்னிக் தான் இந்த சைட்ல பார்ப்போம். ஒரு இரண்டாவது திருமணம் பண்ணி ஒரு கணவரும், அதாவது ஹஸ்பண்ட் இறந்த ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்றாங்க, ஒரு கணவர் போறாரு, அவங்க கிட்ட போயிட்டு அண்ணனோட வேட்டி எடுத்துக்கோங்க,
0: அண்ணனுக்கு போட்டோக்கு வர வணக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு
1: சொன்னாங்க. ஒரே விதி தான் இல்ல வீடோ, அதாவது பிரிஞ்சு போனாலும் ஒரே விதி தான். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த புதுசா வந்த மாப்பிள்ளையோ புதுசா வந்த பொண்ணையோ ஏற்கனவே விட்டுட்டு போன இல்ல இறந்து போன பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இவங்க வாழ்க்கை தனி வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை முடிஞ்ச வாழ்க்கை, அது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களோ இல்ல இறந்து போயிட்டாங்களோ, தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவுகளை நீங்க உங்க தலைய மூக்கையோ நுழைக்காதீங்க. ஏன்னா இது அவங்க எடுத்த முடிவு, அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா
0: இருக்கணும்.
1: இந்த வயசான கிழவன் கிழவிலாம் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்துல வந்து அவங்களுடைய அபிப்பிராயங்களை வந்து போடாம இருந்தா சரி, ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் இவங்க தான் இருக்க போறாங்க, தயவு செஞ்சு இவங்க இவங்களாச்சும் வந்து வாழ விடுங்க.
0: இது வந்து ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, யூஸ்வலா வந்து அது வந்து ஒரு
1: மேட்ச் மேக்கர்
0: இருக்கும், அது வந்து அம்மாவோ அப்பாவோ தான் பார்த்து வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு குற்ற மனப்பு ஒரு மனப்பான்மை அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும்.
1: பார்க்கலாம், அது காதல் கிழமைன்னு அப்பயே சொன்னேன்,
0: அப்பவே சொன்னேன், அதையும் சொல்லுவோம், அதையும் சொல்லுவாங்க.
1: சொல்லுறதுக்கு வாய் இருக்கிறதால சொல்லி,
0: அதாவது ஏதாவது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லத்தான் போறாங்க.
2: உங்களுக்கு மெரினா பீச்ல செலவிக்க போறது இல்ல,
0: நியூசிலாந்துல இருக்கிற கிடையாது. அப்புறம் எனக்கு செல
2: ஆமா. சோ இப்ப அமேசிங்கா வந்து பேசியாச்சு, இப்ப அமேசிங்கான பெண்களுக்காக வந்து, பெண்களுக்காக மட்டும் இல்ல நம்ம பெண்களுக்காக தான் பேசுறோம், அது ஒரு வகையில உண்மைதான்.
1: இந்த தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்களும் வந்து விக்டிம்ஸா இருக்கலாம், பெண்களும் விக்டிம்ஸா இல்ல.
0: ஆக்சுவலா இந்த இப்ப இந்த டைம்ல, இந்த டைம்ல நான் சொல்றது ஒரு கடந்த ஒரு 10-15 வருஷமா சொல்லலாம், மென் ஹவ் ரியலி கம் அ ரியலி லாங் வே. இப்ப எங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து ரொம்ப நல்ல, ரொம்ப லைட்டா

0: ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டலாம். பட் நான் சொல்றேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா,
0: ஹூ ரெஸ்பெக்ட் the women and do em pasanga en mela oru slight ah oru sound ah yethi pesna enga veetukaruk avlo kovam varum em pondatti enna sonna nee appdi solla vandu kepaaru. So idu inda this is what we need. We don't need diamonds, we don't need all this.
1: Yep.
0: We do need that also, but this is not the thing. Okay, we need the respect.
1: Yeah, respect
0: is what we actually need,
1: you know. Understand
0: nee respect nee purinjukra da nee unnal respect e panna mudiyum.
2: Aama, love irundha da anga respect
0: um. Aama, so it's all that is all comes together. So it is extremely important. So the men are doing trying to do a better job, but we have to do better.
1: Yeah,
0: that is my thing. And also இந்த ஊருக்காக வாழ்றத பெண்களே தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக மட்டும் வாழுங்க. That will be a great thing. So அதுதான். So நீங்க ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க?
1: உங்களுடைய பிரியா வந்து
0: நன்றி,
1: வணக்கம்.
0: ஃபுட்பால் பாப்பியா, இனிமே பாரு.

கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை lanes.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் FM@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Plains Media, connecting communities.